எல்லா உசல்லிவல் உசல்லிம் சர்மட அலன் நபியின் அரபி அஹ்மத வாலிஹி வஷஹ்பி வஅஸ்ஹிபி لغير نعي كل دور يذهبي يلا وسلم وسلم في أبد على